விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாருக்கரா.

கண்ணனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.